பார்பூர வைகோட்ட பாத்தார்க்கு வாசிக்கை கோட்ட நற்கு சொர்ண வாசிக்கை கோட்ட ஜனமக ஜீவக மரக கை கோடு பகஜனும் பெறக கை கொடு பாடி காகி கை கொடு கால தக பாகி கை கோடு கீழத்தன வந்த கை கொடு மாயமகந்த ஜஹ ஜஹ பாண தஹ தஹ ரக்னான் சாவு கீஷ பிராபிக ஹாத்தி கை கொடு பய பேராகி கை கோட பய பேராகி ராம் நாம் சாங்க தேன விலாகி கை கோட பிராபிக பூஜந்தி ஆத்ம மெஹ பார் பிரம்ல ஹந்தி கை கோட தர்சன பிராபி ஆசன குமிர பிரபுல கை கொடு மாங்க சதம் பார் பிரந்தன் லாக ராங்க ஜேனகா ஹுயாவ சுப்ரசன்னான